அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் எம்எல் வசந்தகுமாரி, சீர்காழி கோவிந்தராஜன். பாடல் இடம்பெற்ற படம் மீண்ட சொர்க்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருப்பது தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. தொடக்கமாக தேரெழுந்தூர் சகோதரிகள் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:30 தோரணமிடம் 30 நொடிகள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனிசை நிகழ்ச்சியில் அடுத்து வீரமணி பாடியுள்ள பாடல்

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேருக்கு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. டாக்டர் கலிங்கப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கு பத்ம விபூஷன் விருதும், டாக்டர் எச் வி ஹண்டே, திரு கே விஜயகுமார், திருமதி சிவசங்கரி, டாக்டர் ஸ்ரீதர், திரு என் சுவாமிநாதன், திரு ஆர் கிருஷ்ணன் கிட்னா ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இரு நாடுகளும் பயங்கரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலகளவிலான பொருளாதார சிக்கல்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் அக்கறையுடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காவிரி, பொன்னியாறு,

0: திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நதிகளை இணைப்பது குறித்தும் இதற்கான வழித்தடங்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை இந்த நதிகளுடன் இணைப்பதன் மூலம் இப்பகுதியில் உள்ள ஏரிகளில் தண்ணீரை சேமிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் மக்கள் தங்களது குறைகளை எளிதில் தெரிவிக்க ஏதுவாக நம்ம திருச்செங்கோடு நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் ஆதரவுடன் தவிகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளதாகவும் இதனை ரீல்ஸ் ஆட்சி என விமர்சனம் செய்வது முறையல்ல என்றும் கூறினார். மின்வெட்டு பாதிப்புகளை உடனுக்குடன் சீரமைக்கும் வகையில் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இம்மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு காந்திராஜ் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் மாவட்டம் அருக்காணத்தை அடுத்த வண்டிப்பாளையம் பகுதியில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். குழந்தைகள் என்று கருதாமல் இதுபோன்ற கொடுஞ்செயல்களில் ஈடுபடுபவர்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாதவாறு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் ராசிபுரம் வள்ளலார் கோவில் பகுதியைச் சேர்ந்த சித்ராதேவி, அவரது மகள் தர்ஷினி ஆகியோர் இராப்பட்டணம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் தமது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கனமழை காரணமாக அங்கிருந்த சுவர் திடீரென இடிந்து அவர்கள் மீது விழுந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே சித்ராதேவி என்ற பெண்மணி உயிரிழந்தார். அவரது மகள் தர்ஷினி படுகாயமடைந்தார். இதுகுறித்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெப்பம் 100 டிகிரி எட்டிய நிலையில் 1 மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சூறை காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக அப்பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென பலத்த சூறை காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. திருப்பத்தூர், நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான கொடையாஞ்சி, நியூ டவுன், பெருமாள்பேட்டை, ஜனதாபுரம், கிரிசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மழையின் காரணமாக முன்னதாகவே மின் நிறுத்தம் செய்யப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: இருவரி செய்திகள். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா அருகே கட்டுமானத்தில்

0: இருந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 24 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸால் பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை 900 கடந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். இம்மாதம் 28 தேதி நடைபெறுவதாக இருந்த பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 83 நகரங்களில் 2000 மேற்பட்ட மையங்களில் நேற்று நடைபெற்ற மத்திய பணியாளர் தேர்வாணைய முதன்மை தேர்வில் 549,000 பேர் தேர்வு எழுதினர். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடற்தகுதியை வலியுறுத்தி 1000 மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் இம்மாதம் 27 தேதி நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 205 எடுத்தது. 206 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 9 விக்கெட் இழப்பிற்கு 175 எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 5 விக்கெட் இழப்பிற்கு 203 எடுத்தது. 204 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும்
1: என்று திவ்யானந்த ஜா. अथ वार्ताः. नवदिल्ल्यां विदेशमंत्री डॉक्टर सुब्रह्मण्यम जयशंकरः, अमेरिकादेशीयः विदेशमंत्री मार्को रूबियो च विभिन्नेषु विषयेषु सविस्तरं चर्चितवन्तौ. उभौ नेतारौ भारतामेरिका रणनैतिक सहभागितां भूयः अपि दृढयितुं स्वस्व प्रतिबद्धतां पुनः उदीरितवन्तौ. ताभ्याम उक्तं यत् एषा सहभागिता व्यापारोर्जा गतिशीलता क्षेत्रीय सुरक्षादि क्षेत्रेषु विशेषतः अस्ति. डॉक्टर जयशंकरः अवदत् यत् भारतस्य अमेरिकादेशेन सह व्यापकः वैश्विकः रणनैतिक सहभागित्व संबंधः वर्तते, यः खलु गहन सहयोगाधृतः वर्तते. सः उक्तवान् यत् उभयोः देशयोः सम्बन्धाः सम्पूर्णविश्वे प्रभावं जनयन्ति, अपि च अनेकेषु क्षेत्रेषु तयोः हितानि समानानि सन्ति. विदेशमन्त्री उक्तवान् यत् एषा वर्तमानचर्चा कठिनवैश्विकपरिस्थितिषु अभवत्, परञ्च मुक्तमनसा सार्थका चर्चा अभवत् इति तस्य विश्वासः. सः उक्तवान् यत् उभयोः देशयोः मध्ये व्यापारसन्धेः निर्णायकरूपेण निर्धारणम् अचिरमेव भवेत् इति आवश्यकम्. तेन ऊर्जा व्यापारे जातः विस्तारः अभिनन्दितः. अपि च उक्तं यत् विविधेभ्यः स्रोतेभ्यः ऊर्जायाः आपूर्तिः भारतस्य ऊर्जा सुरक्षायै अत्यावश्यकी वर्तते.
2: Our government's fundamental responsibility is to address the needs of 1.4 billion people. Obviously, ensuring the accessibility and affordability of energy for them is our prime objective. Secretary and I therefore welcomed the expansion in our energy trade in recent months. Diversified supplies are at the heart of energy security for India.
1: अमेरिका विदेश मंत्री उक्तवान् यत् उभौ देशौ आतंकवाद कारणात् कष्टम् अनुभूतवन्तौ. भारतम् अमेरिका च तेषु सर्वेषु प्रमुख विषयेषु रणनीतिक रूपेण एकमतौ स्तः, ये नू

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று நடைபெறும் 2026 பத்ம விருதுகள் வழங்கும் விழாவை முன்னிட்டு பீப்பிள்ஸ் பத்மா சிறப்பு தொடரின் 16 10:30, 11:10, 12:10, பிற்பகல் 3:10 ஆகிய நேரங்களில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள். காலை 7:25 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, அம்ருதா முரளி அவர்களின் பாட்டு, ஆணையாப்பட்டி ஜி வெங்கடசுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் ஆந்திர மகாபாரதம், பீஷ்ம பருவம், வங்காள காசிநாத சாஸ்திரி அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், ரூபா சாஸ்திரி அவர்களின் பாட்டு, வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். 2:30 சிறப்பு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பத்ம விருது பெற்ற ராமச்சந்திர கார்போல், சுனிதா கார்போல் ஆகியோரின் நேர்முகம் இடம்பெறும். 3:25 மதுரம் மதுரம் ஈ சமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார்.

4:30 பரிக்ரமா, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அரங்கிசை, பார்கவி பாலசுப்ரமணியம் அவர்களின் சித்திரவீண இசை இடம்பெறும். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருநாகேஸ்வரம் TRS மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா.

0: இரவு 7:10 இளைய பாரதம் AI ஆடிட் இந்தியாஸ் நியூ எரா எஸ் பத்மபிரியா வழங்கும் உரை. தொடர்ந்து ஹவு நேச்சர் பில் ஸ்ட்ரெங்த் இன் சைலன்ஸ் ஜி மதுமிதா வழங்கும் உரை. நிறைவாக வென் விமன் ரைஸ் இந்தியா ஷைன்ஸ் வி வர்ஷினி வழங்கும் உரை ஆகியவை எமது இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை அனைத்தும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். இதுவரை FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
2: வேர்க்கடலையில விதையில என்னென்ன தரங்கள் முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா கலப்பினங்கள் இல்லாம இருக்கணும், முளைப்பு திறன் அதிகப்படியாக இருக்க வேண்டும், அதனோட ஈரப்பதம், இன்னொன்று வந்து பூச்சி நோய் பாதிப்பு இல்லாமல் வந்து இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் பயிரானது வீரியமாக வளர்ந்து நல்ல ஒரு மகசூலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையும்.
1: நிலக்கடலை பயிரில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இந்நிகழ்ச்சி மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும். தொடர்வது தெலுங்கிலும் அதனைத் தொடர்ந்து தமிழிலும் செய்திகள்.

0: नरेंद्र मोदी जी ने उसको 1,50,000 करोड़ तक बढ़ाने का कहा।
1: ఐపీఎల్ క్రికెట్లో భాగంగా నిన్న రాత్రి కోల్కతాలోని ఈడెన్ గార్డెన్స్లో జరిగిన మ్యాచ్లో కోల్కతా నైట్ రైడర్స్పై ఢిల్లీ క్యాపిటల్స్ 40 పరుగుల తేడాతో విజయం సాధించింది. ఢిల్లీ క్యాపిటల్స్ నిర్దేశించిన 204 పరుగుల లక్ష్యంతో బరిలోకి దిగిన కోల్కతా నైట్ రైడర్స్ 18.4 ఓవర్లలో కేవలం 163 పరుగులకే ఆలౌట్ అయింది. మొదట బ్యాటింగ్ చేసిన ఢిల్లీ క్యాపిటల్స్ నిర్ణీత 20 ఓవర్లలో 5 వికెట్ల నష్టానికి 203 పరుగులు చేసింది. అంతకుముందు మధ్యాహ్నం వాంకడే స్టేడియంలో జరిగిన మరొక మ్యాచ్లో ముంబై ఇండియన్స్పై రాజస్థాన్ రాయల్స్ 30 పరుగుల తేడాతో విజయం సాధించింది. మధ్య వాయువ్య భారత్లోని అనేక ప్రాంతాల్లో తీవ్రమైన వడగాల్పులు సాధారణ జనజీవితాన్ని అస్తవ్యస్తం చేశాయి. ఉష్ణోగ్రతలు సాధారణం కంటే చాలా ఎక్కువగా నమోదవుతున్నాయి. పలు ప్రాంతాల్లో తీవ్రమైన వేడిగాలులు, పగటిపూట విపరీతమైన వేడి ఉండడం వల్ల ప్రజలు మధ్యాహ్నం వేళ్లలో ఇళ్లకే పరిమితం కావాల్సి వస్తోంది. ప్రజలు తగినంత నీరు తాగుతూ శరీరాన్ని హైడ్రేట్గా ఉంచుకోవాలని, మధ్యాహ్నం నుండి సాయంత్రంలోపు నేరుగా ఎండలోకి వెళ్లకూడదని, అలాగే పిల్లలు, వృద్ధులు, ఆరోగ్య సమస్యలున్న వారి పట్ల ప్రత్యేక శ్రద్ద వహించాలని ఆరోగ్య అధికారులు సూచించారు. వార్తలు ముగించే ముందు విశేషాలు మరోసారి. 2026 సంవత్సరపు పద్మ అవార్డులను రాష్టపతి ద్రౌపది ముర్ము ఈరోజు ప్రదానం చేస్తారు. ఉగ్రవాదం ఏ రూపంలో ఉన్నా దానిని ఎదుర్కోవడంలో భారత్ అమెరికాలు నిబద్దతతో ఉన్నాయని విదేశాంగ మంత్రి డాక్టర్ ఎస్ జయశంకర్ చెప్పారు. కర్ణాటక రాష్ట్రం ఉత్తర కన్నడ జిల్లాలోని తట్టెహక్కలు నదిలో నిన్న జరిగిన ప్రమాదంలో ఒకే కుటుంబానికి చెందిన 8 మంది మరణించారు. వార్తలు ఇంతటితో సమాప్తం. తిరిగి మధ్యాహ్నం 12:30
2: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாட்டே அக்காலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். சுதந்திர போராட்ட வீரரும் பழங்குடியின மக்களின் அடையாளமாக திகழும் பகவான் பிர்சா முண்டாவை நினைவு கூர்ந்த அவர், பழங்குடியின மக்கள் வசிக்கும் வனம் மற்றும் நிலப்பகுதிகளில் எவரும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பட்ஜெட்டில் 1,50,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை திரு அமித்ஷா சுட்டிக்காட்டினார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உரிய மாண்புடன் பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். திருப்பதி திருமலைக்கு செல்லும் நடைபாதையில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இதனிடையே கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்குமாறு அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் பேச்சு நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறு மதிப்பீட்டு நடைமுறைகளில்

0: மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனிடம் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாரத் ஸ்டேட் வங்கி, பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் வங்கி, கனரா வங்கி ஆகிய நான்கு பொதுத்துறை வங்கிகளின் பண பரிவர்த்தனைக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும் தேர்வுக்கு பிந்தைய சேவைகளை சிபிஎஸ்இ தளத்துடன் ஒருங்கிணைப்பதற்கு தொழில்நுட்பம் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பிஜேபியின் செயல்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் அரசு மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக கூறினார். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அக்கட்சி தவறிவிட்டதாக திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரிகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். கர்நாடக மாநிலம் உத்தர கர்நாடக மாவட்டத்தில் டாட்டே அகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். அப்பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையை அடுத்து ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருந்த நிலையில் கிளிஞ்சல் சேகரிப்பதற்காக ஆற்றில் இறங்கிய போது இந்த துயர சம்பவம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன 3 பேரை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் கடும் வெப்பம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இப்பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக மக்கள் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உடலில் நீர்ச்சத்தை தொடர்ந்து பராமரிக்குமாறும் குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை மேற்கொள்ள சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 7 தினங்களுக்கு கடும் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆந்திரப்பிரதேசம், இமயமலையையொட்டிய பகுதிகள், சிக்கிம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள தேக்க நிலைக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வேண்டோலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு ஐரோப்பிய யூனியன் முழு ஆதரவு அளிக்கும் என்று திருமதி உர்சுலா வோண்டோர்லைன் தெரிவித்துள்ளாா்.

0: ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கார்ல்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டட்டே ஹகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 7:25. 100.1 MHz FM கோல்டில் இப்போது ரசிக்கலாம் பராசக்தி திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் பாடிய பாடலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் 9 மணி வரை கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். முதலில் விந்து தணிந்தது காடு திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ பாடிய பாடல்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: திரைக்கணத்தில் தொடர்ந்து திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் தனுஷ், ஆண்டனிதாசன்.

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லைன்னா கரண்ட் பில் எப்படி ஜீரோ ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேரம் 8:51. 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ஸ்ரேய கோஷல், பாலக்காடு ஸ்ரீராம், மகேஷ் விநாயக்ராம் ஆகியோர் குரல்களில் ஒலிப்பது பொன்னியின் செல்வன் 1 திரைப்பட பாடல்.

திரைக்கானத்தின் நிறைவாக KGF Chapter 2 திரைப்படத்திற்காக அனன்யா பட் பாடியுள்ள பாடல்.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்தது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கிய திரைகானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஒன்பது மணி, ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆணையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். முதலில் நீராயதாக்ஷி என தொடங்கும் ஷாமா சாஸ்திரி கிருதி, பரஸ் ராகம், திருஸ்ர திரிபுட தாளம்.

நேரம் 9:30. அரங்கிசையில் அம்ருதா முரளி அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆடையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். இனி கொலுவையின் நாடு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை பைரவி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் அம்ருதா முரளி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆணையாம்பட்டி ஜி வெங்கடசுப்ரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி. பத்ம விருதுகள் பெறுபவர்கள் பங்குபெறும் சிறப்பு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் இப்போது என் ராஜம் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: अभी आप सुन रहे थे वर्ष 2026 के पद्म पुरस्कारों से जुड़ी विभूतियों पर हमारा विशेष कार्यक्रम पीपल्स पद्म ऑन आकाशवाणी। आज आपने सुनी देश की जानी मानी वायलिन वादक श्रीमती एन राजम के साथ हमारी खास बातचीत। इस साक्षात्कार का संचालन कर रहे थे जयंत पाथरीकर। इस कार्यक्रम को आप हमारे मोबाइल ऐप न्यूज ऑन AIR और यूट्यूब चैनल न्यूज ऑन AIR ऑफिशियल पर भी सुन सकते हैं। इस कार्यक्रम के संबंध में अपनी प्रतिक्रिया आप हमें ईमेल के माध्यम से भेज सकते हैं। ईमेल का पता है podcast.airnews@gmail.com।
1: पीपल्स पद्मा ऑन आकाशवाणी।
2: மீண்டும் அடுத்த சிறப்பு பாட்காஸ்ட் 11:10. நேரம் 10:55. 100.1 மெகாஹெர்ட்ஸ் FM கோல்டில் திரையிசை பாடல் ஒன்று கேட்கலாம். 7வது மனிதன் திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ் பாடியுள்ள பாடல். பாடலை கேட்கும் முன்
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப் இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
7: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
8: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
7: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
8: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
7: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
9: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குறளமுதம் கேட்கலாம்.
2: உண்மையை சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சு. உண்மையை சொல்ல போ

நேயர்கள் இணைந்திருக்கும் எஃப்எம் கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று நடைபெறும் 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகள் வழங்கும் விழாவை முன்னிட்டு பீப்புள்ஸ் பத்ம சிறப்பு தொடரின் 16 அத்தியாயங்கள் பகல் 12:10 பிற்பகல் 3:10 ஆகிய நேரங்களில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர், ரூபா சாஸ்திரி அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். 2:30 சிறப்பு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பத்ம விருது பெற்ற ராமச்சந்திர காட்போல், சுனிதா காட்போல் ஆகியோரின் நேர்முகம் இடம்பெறும். 3:25 மதுரம் மதுரம் ஈ சமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை, பார்கவி பாலசுப்ரமணியம் அவர்களின் சித்திரவீண இசை கேட்கலாம், வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருநாகேஸ்வரம் TRS மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா. இரவு 7:10 இளைய பாரதம், AI ஆடிட், இந்தியாஸ் நியூ எரா, எஸ் பத்மபிரியா வழங்கும் உரை, ஹவு நேச்சர் பில் ஸ்ட்ரென்த் இன் சைலன்ஸ், ஜி மதுமிதா வழங்கும் உரை இடம்பெறும். நிறைவாக வென் விமன் ரைஸ், இந்தியா ஷைன்ஸ், வி வர்ஷினி வழங்கும் உரை, இவை அனைத்தும் எமது இளைய பாரதம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். 7:50 செய்தி கதம்பம், 8:10 சிறப்பு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பத்ம விருது பெற்ற சுவாமி பிரம்தேவ் ஜி மகாராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும், தொடர்ந்து திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை அனைத்தும் டெல்லி அஞ்சல். 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரைகானம். இதுவரை எஃப்எம் கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக காலத்தால் அழியா காவிய பாடல்களை சுமந்து வரும் திரைகானம். முதலில் பனித்திரை திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடிய பாடல்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க. நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே ஜீரோ பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

ஆகாஷ்வாணி பத்ம விருதுகள் பெறுபவர்கள் பங்குபெறும் சிறப்பு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் இப்போது பேராசிரியர் ஷஃபி ஷவுக் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு

0: செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவை தாம் அதிகம் நேசிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு சர்ஜிவ் கோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு டிரம்ப், பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெருங்கிய நண்பர் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க தூதருடனான உரையாடலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் அனைவரும் கேட்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்கோ ரூபியோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகவான் பிர்சா முண்டா பழங்குடியின மக்களின் நில உரிமைகளை பாதுகாப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 150,000 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டகோய் ஆகியோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா சார்பில் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், சர்வதேச மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான முக்கியமான விஷயங்கள் ஆகியவை குறித்தும் தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா எடுத்துரைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்மபூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்டர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறும் என்றும், இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இக்கூட்டம் அவசர தேவையை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இன்று சென்னையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் காவல்துறை சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குற்றச் செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் அரசின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தற்காப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் திரு விஜய் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் மூலம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது.

0: விவசாயம் மட்டுமின்றி தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக இந்த பயிற்சி நிலையத்தின் இயக்குநர் திரு சதீஷ்குமார் தெரிவித்தார்.
1: இந்த நிலையமானது திருப்பூர் மாவட்டத்தில் 2013 ஆண்டிலிருந்தே செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு அவங்க வந்து சுயமாக ஒரு சுயதொழில் செய்வதற்காக வந்து இந்த நிலையமானது கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சுயதொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா, இது மூணு கேட்டகரியை நம்ம பிரிக்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட், ப்ராசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ராடக்ட்டில் வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை வகையான ட்ரைனிங்கும் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் சம்மந்தமான தொழில்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரில், அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா காளான் வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்புழு உரம்பு தயாரித்தல், அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 63 வகையான ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலையத்தின் மூலமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம்.
0: செல்போன் தொடர்பான தொழில்நுட்ப பயிற்சியை பெற்றது தமக்கு மிகுந்த பலனை அளித்துள்ளதாக பயனாளி திரு பாலச்சந்தர் கூறினார்.
2: நான் டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் வந்து ஆர்சிடி திருப்பூருங்கிற இதில் வந்து இங்கே செல்ஃபோன் பழுது நீக்குதல் மற்றும் சரி செய்தல்னு ஒரு கோர்ஸ் நடத்துகிறதா பார்த்தேன். இங்கே எடுக்கிற ஸ்டாஃப்ஸு இங்கே எல்லாமே நல்லபடியாக சொல்லித்தராங்க. இதனால் என் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இனிமேல் சொந்தமாக சுயதொழில் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொல்லி இங்கே வந்து பயிற்சி எடுத்துருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்சிடிக்கு வந்து மிகவும் நன்றி. இங்கே உள்ள ஆசிரியர்கள் மற்ற ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.46 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2.57 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 107.77 ரூபாயும் டீசல் 99.59 ரூபாயும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலை உயர்வு குறித்த அறிவிப்பை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுடன் சண்டை நிறுத்தம் தொடர்பான எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் உடனடியாக மேற்கொள்ள அவசரம் காட்ட வேண்டாம் என்று தங்கள் நாட்டு பிரதிநிதிகளுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் போர் சூழலுக்கு முடிவு காண வேண்டும் என அமெரிக்கா எண்ணியுள்ள நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்த ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு நிதி தொடர்பான சலுகைகளை வழங்குவது குறித்து தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்ட பின்புதான் அந்நாட்டுடன் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திரு பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக பதவியில் இருந்தபோது அந்நாட்டுடனான அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் சலுகைகள் காட்டப்பட்டதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் குறை கூறினார். இதனிடையே அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானுடனான சண்டை நிறுத்தத்தை 60 நாட்கள் நீட்டிப்பது குறித்தும் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பூட்டான் அணி நேபாளத்தையும் இந்தியா மாலத்தீவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி, நேரம் 12:50.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
3: FM கோல்டில் மெல்லிசை கேட்கலாம். மெல்லிசையின் தொடக்கமாக அரக்கோணம் SS யுவராஜ் இயற்றிய பாடலை பாடியவர் SS சரளா. பாடலுக்கு இசையமைத்தவர் BA சிதம்பரநாதன்.

இதுவரை இசைமலரில் ரூபா சாஸ்திரி அவர்களின் பாட்டு கேட்டும், வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்தர் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசை. திரைப்பட பாடல் ஒன்று, உழவன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியன் பாடியது.

நேரம் 3:09. ஆகாஷ்வாணி பத்ம விருதுகள் பெறுபவர்கள் பங்கு பெறும் சிறப்பு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் இப்போது கம்பீர் சிங் யோன்சோன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: Share your feedback about this program on the email idpodcast.airnews@gmail.com.
1: இதுவரை பத்ம விருதுகள் பெறுபவர்கள் பங்கு பெறும் சிறப்பு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் கம்பீர் சிங் யோன்சோன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முக நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
2: ஆகாசவாணி சென்னை கேந்திரம்

0: naysayers for creating a cynical and pessimistic narrative after Prime Minister Narendra Modi's appeals on altruism, pointing out that India cannot afford fear-mongering. The Supreme Court today expressed concern over repeated lapses in the conduct of the NEET examination, saying that it was sad that the National Testing Agency had not learnt any lesson from the earlier paper leak controversy. A bench of Justices P.S. Narasimha and Alok Aradhe sought responses from the Centre, the National Testing Agency NTA and the CBI on petitions demanding replacement of the testing agency with a more robust and autonomous body to conduct the medical entrance examination. In Tamil Nadu, political developments within the opposition AIADMK took a dramatic turn today as three MLAs belonging to the dissent group led by senior leader S.P. Velumani tendered their resignations from the assembly and joined the ruling Tamilaga Vetri Kadagam or TVK. The Quad Foreign Ministers meeting will be held in New Delhi tomorrow. Foreign Minister of Australia Penny Wong, Foreign Minister of Japan Toshimitsu Motegi and Secretary of State of the United States Marco Rubio will participate in the meeting. External Affairs Minister Dr. S. Jaishankar will preside over the meeting. The External Affairs Ministry said the leaders will exchange views on advancing Quad cooperation across priority areas. The Norway Chess 2026 will begin in Oslo today with round one matches. For the first time in its 13-year history, the Super Tournament has moved from Stavanger to the capital city of Oslo, hosting its matches at the iconic Deichman Bjørvika Public Library. And that is the end of this news bulletin.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
2: தேநீர் நேரம் கேட்பதற்கு முன்,
3: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ. நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க, ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
4: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
3: நம்ம பிரதமர் சொன்னதால தான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
5: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்
6: பர்சனல் லோன் ஆஃபர்.
7: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
6: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
7: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
8: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
7: அப்ப நான் என்ன பண்றது?
8: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
7: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
8: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
9: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
10: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
11: नमस्कार, मैं हूं कैलाश खेर और आकाशवाणी के सभी श्रोताओं को मेरा बारंबार प्रणाम. और भारत की सेना को समर्पित ये मेरा गीत भारतीय सेना, जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
12: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान.

0: ஸ்வயம் ஹி கட்படு பாரதிய சேனா.
1: தேநீர் நேரத்தில் தேவர் மகன் திரைப்படத்தில் மின்மினி பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:28, ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் பார்கவி பாலசுப்ரமணியம் அவர்களின் சித்திரவீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருநாகேஸ்வரம் TRS மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து வானனை மதிசூடிய மைந்தனை கீரவாணி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம், திருஞான சம்பந்தர் தேவாரம்.

நிறைவாக மணி நூபுரதாரி நீலாம்பரி ராகம் ஆதிதாளம் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் இயற்றியது.

0: लंबे संघर्ष पर प्रकाश डाला और इसे समाप्त करने में सुरक्षा बलों और सरकार की सराहना की। क्वाड के विदेश मंत्रियों की बैठक कल नई दिल्ली में होगी। इसमें ऑस्ट्रेलिया के विदेश मंत्री पेनी वोंग, जापान के विदेश मंत्री तोशिमित्सु मोतेगी और अमेरिका के विदेश मंत्री मार्को रूबियो हिस्सा लेंगे। विदेश मंत्री डॉ एस जयशंकर बैठक की अध्यक्षता करेंगे। अमेरिका के विदेश मंत्री मार्को रूबियो ने कहा है कि अमेरिका और ईरान ने होर्मुज जल डमरू मध्य को फिर से खोलने के लिए वार्ता में महत्वपूर्ण प्रगति की है। संवाददाताओं से बातचीत में मार्को रूबियो ने कहा कि ईरान के परमाणु कार्यक्रम और क्षेत्रीय सुरक्षा पर प्रारंभिक समझौता व्यापक वार्ता का मार्ग प्रशस्त कर सकता है। अमरीका के विदेश मंत्री 4 दिन की भारत यात्रा पर हैं। नॉर्वे शतरंज प्रतियोगिता आज से नॉर्वे के ओस्लो में शुरू हो रही है। टूर्नामेंट भारतीय समयानुसार 8:30 बजे से शुरू होगा। इसके साथ ही ये समाचार बुलेटिन समाप्त हुआ।
1: गुड इवनिंग, दिस इज आकाशवाणी, द न्यूज रेड बाय साइरा मुज्तबा। President Draupadi Murmu today conferred Padma Awards to 66 eminent personalities for the year 2026 at the first civil investiture ceremony held at the Rashtrapati Bhavan. Of them, 2 were conferred with Padma Vibhushan, 6 with Padma Bhushan, and 58 personalities were conferred with Padma Shri. Noted film actor Dharmendra Singh Deol has been honoured with Padma Vibhushan posthumously for his contribution in the field of art. The actor's wife and Lok Sabha MP Hema Malini received the award. The legendary Indian violin maestro Dr. N. Rajam was also honoured with the Padma Vibhushan. In the category of Padma Bhushan, former Uttarakhand Chief Minister and Maharashtra Governor Bhagat Singh Koshyari was awarded Padma Bhushan for his services in the field of public affairs. Besides, Shatavdhani Dr. R. Ganesh received the award in the field of art. Industrialist Uday Suresh Kumar Kotak received the Padma Bhushan for his contribution to trade and industry, while Dr. Kalipati Ramasamy Palanisamy received the award in recognition of his outstanding contribution to the field of medicine. Those eminent personalities who have been honoured with Padma Shri include Indian women's cricket team captain Harmanpreet Kaur Bhullar.
2: Neeram 6 mani 6 nimidam Akashvani.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
2: இனி இந்த அலைவரிசையில் இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், AI ஆடிட், இந்தியாஸ் நியூ எரா, எஸ் பத்மப்ரியா வழங்கும் உரை, ஹவு நேச்சர் பில்ட் ஸ்ட்ரென்த் இன் சைலன்ஸ், ஜி மதுமிதா வழங்கும் உரை, வென் விமன் ரைஸ் இந்தியா ஷைன்ஸ், வி வர்ஷினி வழங்கும் உரை. 7:50 செய்தி கதம்பம், 8:10 சிறப்பு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பத்ம விருது பெற்ற சுவாமி பிரம்தேவ் ஜி மகாராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். தொடர்ந்து திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவையாவும் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரைகானம், நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், ராஜேந்திர பிரசன்னா அவர்களின் புல்லாங்குழல் இசை, தொடர்ந்து டாக்டர் மோகன்குமார் தரகேர் அவர்களின் பாட்டு, அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், ஜமீன் ஊத்துக்குழி நஞ்சப்பா கோபாலசுவாமி அவர்களின் நாகஸ்வர இசை, பேரிச்சி கோயில் எஸ் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆட்சவேரி, 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை, தாடே பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு, பி ராகவேந்திர ராவ் அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, சித்ர சங்கீதம், நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர்,

ஆர் கல்பல்லத்திகா அவர்களின் பாட்டு, ஆர் கலையரசன் அவர்கள் வயலின், திருவிடை மருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரை கானம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார் டெல்லி அஞ்சல். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. 5 மணிக்கு அரங்கிசை, கொல்கத்தா கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு, கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 சிறுவர் சோலை, இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம், ஏ சம்யுக்தா வழங்கும் உரை. சங்கீதம் சந்தோஷம், கே ஹரீஷ் பாபு வழங்கும் நாகஸ்வர இசை. நீதி கதைகள் சொல்பவர் ஜி டி பத்மேஷ். நெகிழியில்லா உலகம் படைப்போம் உரை.

0: அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 சிறுவர் சோலை, இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம். ஏ சம்யுக்தா வழங்கும் உரை. சங்கீதம் சந்தோஷம், கே ஹரீஷ் பாபு வழங்கும் நாகஸ்வர இசை. நீதி கதைகள் சொல்பவர் ஜி டி பத்மேஷ். நெகிழியில்லா உலகம் படைப்போம், உரை வழங்குபவர் ஏ திரிநேத்ரா. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை யாவும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரை கானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: 7 அறிவு திரைப்படத்திற்காக பல்ராம் சுஜித் சுரேசன் பாடியிருக்கும் பாடல்.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: ஆயுத எழுத்து திரைப்படத்திற்காக ஏ.ஆர். ரஹ்மான் மற்றும் கார்த்திக் பாடியிருக்கும் பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம் பிரவாச்சக புனித திரிபாடி. ஆதௌ முக்கிய வார்த்தாக. ராஷ்டிரபதி திரௌபதி முர்மு நவதில்லியாம் ராஷ்டிரபதி பவனே பத்ம புரஸ்காரான் பிரததாதி. பிரசாசனேன உக்தம் யத் சர்வகார தேசே பெட்ரோலியம் உத்பாதானாம் சுகமதயா ஆபூர்த்திம் சுனிஷ்யேதும் பிரயதமான அஸ்தி. சர்வோச்ச நியாயாலயேன நீட பரீட்சா பத்ர லீக பிரகரணே கேந்திரஸ்ய NTA CBI இத்யுபாப்யாம் பிரதிக்ரியா யாச்சிதா. அபிச்ச பாரத ரித்து விபாகேன ஆகாமிஷு த்ரிஷு தினேஷு தில்லியாம் உஷ்ண தரங்கஸ்ய ஸ்தித்யை பீதவர்ணீயா சஞ்சேதனா பிரதத்தா அஸ்தி. அத வார்த்தாஹ விஸ்தரேண. ராஷ்டிரபதி திரௌபதி முர்மு அத்ய ராஷ்டிரபதி பவனே ஆயோஜிதே கார்யக்ரமே பத்ம புரஸ்காரான் பிரதத்தவதி. பத்ம புரஸ்காராஹ தேசஸ்ய சர்வோச்ச நாகரிக புரஸ்காரேஷு அன்யதமாஹ சந்தி யஸ்மின் பத்ம விபூஷணஹ பத்மபூஷணஹ பத்மஸ்ரீஹ ச அந்தர்பவந்தி. அத்ய ஷட்விம்சத்யதிக த்விசஹஸ்ரதமே வர்ஷே பிரதம நாகரிக நிவேஷ சமாரோஹே ராஷ்டிரபதினா கலாக்ஷேத்ரே அபூதபூர்வ யோகதானாய மரணோபராந்தம் சலச்சித்ர அபிநேதாரம் தர்மேந்திர சிங்ஹ தேவோலம் வயலின் வாதகம் டாக்டர் என் ராஜம் வர்யம் ச பத்ம விபூஷண புரஸ்காரௌ ஷட் பத்ம பூஷண புரஸ்காராஹ அஷ்ட பஞ்சாஷத் பத்மஸ்ரீ புரஸ்காரைஹி சஹ ஷட் ஷஷ்டி புரஸ்காராஹ பிரதத்தாஹ. அவசிஷ்டாஹ பத்ம புரஸ்காராஹ பஷ்சாத் நாகரிக நிவேஷ சமாரோஹஸ்ய த்விதீயே சரணே பிரதீயந்தே. அஸ்மின் வர்ஷே சர்வகாரேண ஆஹத்ய ஏக த்ரிம்ஷோத்தரைக சத பத்ம புரஸ்காராணாம் கோஷணா கிருதா அஸ்தி. சர்வகாரஹ தேசே பெட்ரோலியம் உத்பாதானாம் சுகமதயா ஆபூர்த்திம் சுனிஷ்யேதும் பிரயதமான அஸ்தி. பஷிமேஷியாயாஹ வர்த்தமானஸ்தித்யாம் அத்ய நவதில்லியாம் அந்தரமந்திராலயீய சம்வாதம் சம்போதயந்தி பெட்ரோலியம் பிராகிருதிக் கேஸ மந்திராலயஸ்ய சம்யுக்த சசிவா டாக்டர் சுஜாதா சர்மா இத்யேஷா அவதத் யத் தேசே LPG இத்யஸ்ய சோதனாகாரஸ்ய உத்பாதனம் பிரதிதினம் பஞ்சாஷத் சஹஸ்ர டன பரிமிதம் யாவத் அஸ்தி.
2: रिफाइनरी प्रोडक्शन LPG का इंक्रीज किया गया है एंड इट इज टचिंग अराउंड 50,000 टन पर डे नाउ. LPG घरेलू कुकिंग गैस की सप्लाई के लिए लगभग पिछले चार दिनों में 1.72 करोड़ सिलेंडर्स की डिलीवरी की गई है और 95% जो डिलीवरी हुई है वो डिलीवरी ऑथेंटिकेशन कोड के साथ की गई है. 5 किलो के सिलेंडर पिछले चार दिनों में लगभग 1,96,000 सेल हुए हैं.
1: விதேச மந்திராலயஸ்ய பிரவக்தா ரணதீர ஜயசவால அவதத் யத் பாரதீய தூதாவாச வாணிஜ்ய தூதாவாசஸ்ச பாரதீய பிரவாசினாம் கல்யாணாய நிரந்தரம் சம்பர்க்கரதௌ ஸ்தஹ. ஸ்ரீ ஜயசவால அவதத் யத் மந்திராலய கல்ஃப க்ஷேத்ரே ப்ரிஹத் சங்க்யாயாம் ஸ்திதஸ்ய சமுத்ரிய சமுதாயஸ்ய சர்வவித சாஹாயம் பிரததாதி. உர்வரக விபாகஸ்ய அபர சசிவா அபர்ணா சர்மா இத்யேஷா அவதத் யத் தேசே உர்வரகானாம் சமக்ர பண்டார ஸ்திதிஹ அபி சுககர ஏவ அஸ்தி. சர்வோச்ச நியாயாலயேன நீட பரீட்சா பத்ர லீக பிரகரணே கேந்திரஸ்ய NTA CBI இத்யேதயோஹ ச பிரதிக்ரியா யாச்சிதா. சஹைவ பிரகரணேஸ்மின் தில்லியாஹ நியாயாலயேன பூனே நகரஸ்ய பௌதிக சாஸ்திரஸ்ய ஆச்சாரியாம் மனிஷா சஞ்சய ஹவல்தாரம் நீட் UG பரீட்சா பத்ர லீக பிரகரணே கேந்திரிய அன்வேஷண சம்ஸ்தாயாஹ ஷட் தினானாம் அபிரக்ஷாயாம் பிரேஷிதம். விசேஷ நியாயாதீஷேன அஜய குப்தாவர்யேன அபியுக்தயா சஹ அபிரக்ஷாயாம் பிரஷ்னோத்தரம் உத்திஸ்ய CBI இத்யஸ்ய ஆவேதனம் ஸ்வீகிருதம். மனிஷா இத்யேஷா மை மாசஸ்ய த்வாவிம்சதி தினாங்கே நிகடிதா ஆசீத். ட்ரான்சிட் ரிமாண்ட் இத்யனேன மாத்யமேன நியாயாலயே உபஸ்தாபிதா ச. CBI இத்யஸ்ய அனுசாரம் நீட் UG பரீட்சா சாமாக்ரீணாம் அனு

முதலில் ஏஐ ஆடிட் இந்தியாஸ் நியூ எரா குறித்து உரை வழங்குபவர் எஸ் பத்மப்ரியா.

இந்தியாஸ் நியூ இயரா எஸ் பத்மப்ரியா வழங்கிய உரை கேட்டீர்கள். அடுத்து அவுட் நேச்சர் பில்ட்ஸ் ஸ்ட்ரென்த் இன் சைலன்ஸ் ஜி மதுமிதா வழங்கும் உரை.

செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ரெசிலியன்ஸ். கவுன்சிலிங், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கம்யூனிட்டி சப்போர்ட் குரூப்ஸ் ஹெல்ப் விமன் ஓவர் கம் ஃபியர், செல்ஃப் டவுட் அண்ட் சோஷியல் பிரஷர். வென் விமன் பிலீவ் இன் தெம் செல்ஸ், தே கேன் ஃபேஸ் சேலஞ்சஸ் போல்ட்லி அண்ட் இன்ஸ்பயர் அதர்ஸ். ப்ரொவைடிங் விமன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பார்ட்டிசிபேட் இன் இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம்ஸ், கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் குளோபல் கான்ஃபரன்சஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் தேர் ஹாரிசான்ஸ். எக்ஸ்போஷர் டு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஹெல்ப்ஸ் விமன் டு பிரிங் இன்னோவேஷன் பேக் டு தேர் கம்யூனிட்டிஸ். எம்பவர்மெண்ட் க்ரோஸ் ஸ்ட்ராங்கர் வென் விமன் கனெக்ட் குளோபலி. ஐ கன்க்ளூட் வித் அ சான்ஸ்கிரிட் கோட், தட் இஸ் யத்ர நாரியஸ்து பூஜ்யந்தே தத்ர ரமந்தே தேவதாஹ. திஸ் கோட் கிவ்ஸ் அ மீனிங் ஆஃப் வேர் விமன் ஆர் ஹானர்ட் தேர் டைட்டிஸ் ஆர் பிளீஸ்ட் அண்ட் ப்ராஸ்பரிட்டி ரிசைட்ஸ். Hence, respected listeners, let us pledge that today we will not rest until every woman in our country has the freedom to learn, to work, to lead, and to live without fear. Empowerment is not only a gift, it is a responsibility. Together, let us build that India where empowerment is a reality for every woman, every day. Jai Hind!

இதுவரை வென் உமன் ரைஸ் இந்தியா ஷைன்ஸ் வி வர்ஷினி வழங்கிய உரை கேட்டீர்கள். இளைய பாரதம் நிறைவு பெற்றது. அயன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: சில நொடிகளில் தொடர்வது செய்தி கதம்பம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார்.

புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும் 6 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும் 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவுக்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும் எழுத்தாளர் சிவசங்கரி உட்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். நடப்பாண்டில் 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டதில் இன்று நடைபெற்ற விழாவில் 66 பேர் இந்த விருதினை பெற்றுக் கொண்டனர். அடுத்த கட்டமாக 65 பேருக்கு குடியரசுத் தலைவர் இந்த விருதுகளை விரைவில் வழங்குவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரனை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தாவேக்கா அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்த்தளத்திலிருந்து ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதிநாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தாவேக்காவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தாவேக்க கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தாவேக்க அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 29 கொலைச்சம்பவங்களும் 19 பாலியல் குற்றங்களும் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மாறியிருப்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யப் போகிறார் என்ற தமிழகத்தின் கேள்விக்கு அவர் உடனடியாக பதில் சொல்லியாக வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கை கூறியுள்ளார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இது தொடர்பாக தாவேக்க அரசு மௌனம் காப்பது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய பாரா டேக்வோண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அருணா தன்வர் வெண்கலப் பதக்கம் வென்றார். மங்கோலியாவின் உலன்பட்டாரில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 47 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 6 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி தேரேவும், 97 கிலோ இடைப்பிரிவில் விக்கியும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 53 கிலோ இடைப்பிரிவில் முஸ்கானும், 57 கிலோ இடைப்பிரிவில் தப்சியாவும், 62 கிலோ இடைப்பிரிவில் பாகியஸ்ரீயும், 65 கிலோ இடைப்பிரிவில் புல்கித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம் 6 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு நிறுவனம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறும். திருப்பூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் ஊரக சுய வேலைவாய்ப்பு நிறுவனம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
1: கோடிக்கணக்கான இளைஞர்களை கொண்ட இந்தியா உலக அரங்கில் தனித்து நிற்கிறது. இளைஞர் சக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திடும் வகையில் இளைஞர்களுக்கான திட்டங்கள் மத்திய அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கிராமப்புற இளைஞர்கள் தொழில் முனைவோராக சுய தொழில் செய்பவராக மாற்றம் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் திருப்பூர் மாவட்டத்தில் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருப்பூர் மாவட்ட கனரா வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் கிராமப்புறத்தில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களை தேர்ந்தெடுத்து நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. 30 வகையான தொழில் வாய்ப்புகள் குறித்து பயிற்சி அளிக்கப்படுவதால் இளைஞர்கள் உரிய வேலைவாய்ப்பு திறனை பெறுகின்றனர். கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நடைபெறும் இந்த பயிற்சி முடிந்த பின்னரும் கூட அவர்களுக்கு 2 வருட காலம் தொழிலை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளும் தொடர்ச்சியாக வழங்கப்படுகிறது.
2: இது குறித்து பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் திரு சதீஷ் பேசும்போது,
3: இந்த நிலையமானது திருப்பூர் மாவட்டத்தில் 2013 செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் மூலமாக கிராமப்புற மக்களுக்கு அவங்க வந்து சுயமாக ஒரு சுயதொழில் செய்வதற்காக வந்து இந்த நிலையமானது கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சுயதொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா, இது 3 கேட்டகரியை நம்ம பிரிக்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட், ப்ராசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ராடக்ட்டில் வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை வகையான ட்ரைனிங்கும் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் சம்மந்தமான தொழில்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த தொழில் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா காளான் வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்புழு உரம்பு தயாரித்தல், அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 63 வகையான ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலையத்தின் மூலமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம். ஸோ கடந்த 15 வருடங்களாக நமது நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 to 13,000 பேர் வந்து பயனடைஞ்சு போயிருக்காங்க. அதில் ஒரு 6,000 to 7,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தேதிகளில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா சுயமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதிகமாக நம்மளோட திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அழகு சாதன பயிற்சி, செல்ஃபோன் ரிப்பேர் பயிற்சி, சிசிடிவி கேமரா பொருத்துதல் பயிற்சி, அது மாதிரி பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போயிட்டு இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த மசாலா தயாரித்தல், ஃபாஸ்ட் ஃபுட்டு தயாரித்தல், இந்த மாதிரி பயிற்சிகளும் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இந்த நிலையத்தில் போயிட்டுருக்கு. கடந்த 24-25 வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,200 பேருக்கு மேலே நம்மக்கிட்டேருந்து ட்ரைனிங் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ட்ரைனிங் மட்டும் கொடுக்கறதில்ல, ட்ரைனிங் கூட வந்து இடிபி அதாவது என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம். ஸோ அது மூலமாக எல்லா ஸ்கில்லு தெரிஞ்சவங்களாலையும் தொழில் பண்ண முடியாது. ஸோ அந்த தொழில் பண்ணதுக்கு தகுதியான பண்புகளை நம்ம இந்த பயிற்சியின் மூலமாகவே வழங்குறோம். அதில் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி தயாரிக்கிறது, ஒரு வங்கியை எப்படி அணுகிறது, ஒரு பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்துருச்சுன்னா எந்த மாதிரி அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம இந்த இடிபி ப்ரோக்ராம் மூலமாக கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஸ்கில் மற்றும் என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக கிடைக்கிற என்டர்பிரனர் பண்புகளும் நம்ம சேர்ந்து கிடைக்கிறதுனால அவங்க வந்து ஒரு முழுமையான தொழில் செய்யறதுக்கூடிய ஒரு ஆட்களாக இங்கிருந்து வெளியே போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பயிற்சி முடிந்த உடனே அவங்களுக்கு மத்திய அரசில் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே நம்ம நிலையமானது இயங்கி கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு ஸ்கில் சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தனித்துவத்தையும் நமக்கு காட்டுது. இந்த சர்டிஃபிகேட் ஆனது அவங்களுக்கு வேலை வாய்ப்பையும் பார்த்தீங்கன்னா உருவாக்கி தருது. அது மட்டும் இல்லாமல் வங்கிகளுக்கு அவங்க போய் புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு ஏதாவது கடன் வசதிகள் கேட்கும்போது வங்கியிலிருந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி உங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். ஏன்னா முதன் முதலாக ஒரு தொழில் முனைவோராக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் நிறைய வரும்போது இந்த சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய நேஷனலைஸ்டு பேங்க்கில் அத்தனை பேங்க்லையும் நம்மளுடைய இந்தியா ஃபுல்லாக இயங்குகிற இந்த நிலையத்திலிருந்து வெளிவர மாணவர்களுக்கு ஒரு செப்பரேட்டாக வந்து லோன் கொடுக்கறதுக்கான வசதிகளும் பார்த்தீங்கன்னா கடந்த வருடத்திலிருந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட நிலையத்திலிருந்து போகும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிஷரி கேட்டகரியாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு மூலமாக வந்து அறிவித்தப்பட்டிருக்குது. அதனால் அவங்களுக்கு கடன் வசதியும் பார்த்தீங்கன்னா நமது அரசாங்கம் வந்து எளிமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஒரு தொழில் பயிற்சியும் கிடைச்சிட்டு அடுத்து வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்கில் சர்டிஃபிகேட்டும் கிடச்சி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான கடன் வசதிகளும் பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது அவங்க வெளியே போகும்போது கண்டிப்பாக ஒரு தொழில் முனைவராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அத்தனை வசதிகளும் பார்த்தீங்கன்னா இந்த நிலையத்தில் இலவசமாக வழங்கிட்டு இருக்கிறத அதில் இருக்கிற மிகவும் சிறப்பம்சமாக நம்ம பார்க்கணும். இந்த நிலையத்தில் நமக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லா வசதியுமே நம்ம இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நேரமும் உணவு, சீருடை அத்தனையும் கொடுக்குறோம்.

0: அதே மாதிரி ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் உண்டான அந்த பயிற்சி சாதனங்கள் அதையும் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நம்மளது அரசாங்கம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ யார் யார் வெளியே போய் ப்ரைவேட்டாக இந்த பயிற்சியை எடுக்கிறத தாண்டி இங்கே இருக்கிற பயிற்சியானது முற்றிலும் இலவசமாகவும் நல்ல தரம் உயர்ந்த பயிற்சியாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இதை தரம் உயர்ந்த பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நேஷனல் கவுன்சில் ஆஃப் வொக்கேஷனல் ட்ரைனிங் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட சிலபஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
1: இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்த பயனாளிகள் கூறும்போது,
2: என் பேர் பாலச்சந்தர், நான் டிப்ளமோ ட்ரிபிள் இ முடிச்சிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆர்சிடி திருப்பூர்ங்கிற இதுல வந்து இங்க செல்போன் பழுது நீக்குதல் மற்றும் சரி செய்தல்னு ஒரு கோர்ஸ் நடத்துறதா பார்த்தேன். இங்க எடுக்கிற ஸ்டாஃப்ஸ் இங்க எல்லாமே நல்லபடியா சொல்லி தராங்க. இதனால என் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இனிமேல சொந்தமா சுய தொழில் பண்ணி வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொல்லி இங்க வந்து பயிற்சி எடுத்திருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்சிடிக்கு வந்து மிகவும் நன்றி. இங்க உள்ள ஆசிரியர்கள் மற்ற ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
3: என் பேர் இந்துமதி. ஆர்சிட்டிங்கிறது வந்து ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இங்கே வந்து நிறைய பேச்சஸ் வந்து முடியாதவங்களுக்கு வில்லேஜ்லேருந்து வரவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சுயஉதவி திட்டமாக வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து பேட்ச் 436 ஜூனியர் பியூட்டி ப்ராக்டிஷனர் கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். இங்கே இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா, இப்போ வந்து நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்லேருந்து வந்திருக்கோம். அது போக எங்களோட ஒர்க்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். லைக் சிலர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க, சிலர் வந்து எம்ப்ளாய்டாக இருந்தாங்க, சிலர் அன்எம்ப்ளாய்டாக இருந்தாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சிலருக்கு வந்து அவங்களோட செல்ஃப் கேர் தேவைப்பட்டது. அது போக வந்து இது வந்து ஒரு நல்ல ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற கேள்விப்பட்டிருக்கோம். இதிலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. இதில் வந்து ஜூனியர் பியூட்டி ப்ராக்டிஷனர் கோர்சஸில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செல்ஃப் கேர் பண்ணிக்க முடியுது எங்களால். இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. ஈவன்தோ வெளியில் வந்து நம்ம பெய்டாக போய் அட்டன் பண்ணுற கோர்சஸ் கூட இந்தளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களாங்கிறது எங்களுக்கு தெரியல. பட் இங்கே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்ன டவுட்ஸ்னாலும் கிளியர் பண்ணிக்கிறோம். ப்ராக்டிக்கல் செஷன்ஸ், தியரி செஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ த்ரெட்டிங், ஃபேஷியல், பெடிக்யூர், மெனிக்யூர், ஹேர் கட், கலர் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாரி ப்ளீட்டிங், அதுக்கப்புறம் மேக்கப் எல்லாமே வந்து கவர் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ஆர்சிடிக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம்.
4: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மாபெரும் புரட்சியாளர் ராஸ் பிஹாரி போஸின் பிறந்த நாளில் தனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ராஸ் பிஹாரி போஸ் தனது அசாதாரணமான அமைப்பு திறன்களால் சுதந்திர போராட்டத்திற்கு புதிய ஆற்றலை ஊட்டினார் என்றும், கதர் இயக்கத்தின் மூலம் அனைவரையும் ஒன்று திரட்டி சுதந்திர சுடர் அணையாமல் காத்தவர் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது அசைக்க முடியாத துணிவையும் தாய்நாட்டின் மீதான எல்லையற்ற பக்தியையும் தேசம் என்றென்றும் மரியாதையுடன் நினைவுகூரும் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் குறித்து கருத்து தெரிவித்ததாக பாகிஸ்தான் தவறான தகவலை பரப்பி வருகிறது என்றும், பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அப்படிப்பட்ட தகவலை வெளியிடவில்லை என்றும் மத்திய பத்திரிகை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தெலங்கானாவில் உள்ள ஸ்ரீ பால பிரம்மேஸ்வர ஜோகுலாம்பா ரயில் நிலையத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளன என்றும், உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட இந்த ரயில் நிலையம் புகழ்பெற்ற ஸ்ரீ பால பிரம்மேஸ்வர சுவாமி கோகுலாம்பா தேவி கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு சிறந்த பயண வசதிகளை வழங்கும் என்றும் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி குறிப்பிட்டுள்ளார். கடுமையான வெப்ப அலை காரணமாக வெளிப்புறங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து தண்ணீர் குடிப்பது மட்டுமின்றி வெயிலின் தாக்கத்தால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகளை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது.
5: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே லவ்லீன் நிகம்.

0: நேரம் 8:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. திரை கானம் கேட்கலாம். முதலில் லிஃப்ட் திரைப்படத்திற்காக சிவகார்த்திகேயன், பூவையார், கமலக்கண்ணன், ராஜேஷ் பாடியிருக்கும் பாடல்.
1: சொல்லா, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் டோர்.

0: இன்ன மயில
1: ப்ளீஸ் க்ளோஸ் த டோர்.
2: மோடி ஹர் பரிவார் கோர் மே பிஜலி பனாக்கர் வஹி பிஜலி பேச்சர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹ்தா.
3: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: நெற்றிக்கண் திரைப்படத்திற்காக சிட் ஸ்ரீராம் கிரீஷ் பாடியிருக்கும் பாடல்.

0: கடந்து
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல்.

0: இன்சூரன்ஸ் அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பாம் கம்மி ஆகுமா?
0: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
2: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ரை டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத். பாரதீய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை. ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை. ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ. மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
4: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா. ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா. பாரத் கா கௌரவ் ஹை, சுவாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் 11:10. இப்போது கேட்கலாம் திரை யானம். உத்தரவின்றி உள்ளே வா திரைப்படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பிசுசீலா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: அடுத்து சுமதி என் சுந்தரி திரைப்படத்துக்காக ஏஎல் ராகவன் எலாரீஸ்வரி பாடிய பாடல்.
1: எல்லோருக்கும் காலம்

0: ரிக்ஷாக்காரன் திரைப்படத்துக்காக டிஎம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.
1: கடலோரம் வாங்கிய காத்து

0: தேவை சில காலம்
1: நேர்மையிலே பலனில்லையே தேவை நிறைவேறும் வழி மாறும்
0: அப்பாவிகள் வாழ்வு தப்பானது
1: அஞ்சாதவன் வாழ்வு தப்பானது.

0: அடுத்து பாபு திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.
1: வரதப்பா வரதப்பா கஞ்சு வரதப்பா கஞ்சு வரதப்பா.

0: எல்லாம் சோத்தை கண்டா பறக்குது,
1: சோத்தை கண்டா பறக்குது.
0: வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா,
1: கஞ்சி காலையில் தந்தை தலையில் தாங்கி.

உண்மையை பார்த்து அடைக்குது மூச்சு, மடியில தாஞ்சு புரிகிறது மனசு, கடக்கலி இடுப்பில் எங்களை ஆட்டிய ரம்யா ரம்யாவா ரொம்ப எங்கிற எங்கிற நான் பிச்சுக்கு என்ன

உண்மையை பார்த்து அடைக்குது மூச்சு, மடியில சாஞ்சு குறுகுது மனசு, கடக்கலை எடுப்பில் எங்களை ஆத்திரிய ரம்யா ரம்யா ரொம்ப எங்கிற நான் பிச்சுக்கு என்ன ரகசிய சேர்க்கிறேன்.

0: அடுத்து டிப்பு விவேக் தாமு பாடிய பாடல்.
1: நம்ம தலைவர் மாடல் காலேஜ் ஃபிகரை மடக்கிட்டாரு.

0: அடுத்து அருண்மொழி உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல்.
1: ஒரு சுந்தரி வந்தாளாம் அந்த முந்துரி தோப்புல, தோப்புல அந்த மாம்பழம் பார்த்தாளாம் அது காட்சி குலுங்குற தோப்புல. ஆளில்லா தோப்புல ஒரு ஈயும் காக்கா கூட அங்கில்ல, நாய் இல்ல நரி இல்ல, நான் மட்டும் தனியாகவே இல்ல. தனியா பொண்ண பார்த்து பேச துடிச்சேன்னு அடி எடுத்து வச்சேன்னு, நான் தொட்டதும் கண்ணத்தில் அடி விழுந்தது ஒருத்தரும் பார்க்கவில்லை.
2: யாரது செரிஞ்சது நீங்களா? ஓஹோ, என் பாட்டு உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? டே ஏழுமலை, இந்த வாங்கோழிய ஒரு நிமிஷம் கூட விட்டு வைக்காத, முதல்ல அடிச்சு பிரியாணி போடு.

0: நான் பண்ண போதாவது சிரிச்சிச்சு, உன் பாட்டை கேட்டு மயக்கமே போட்டுடுச்சு.
1: சிரிப்பா கிண்டலா? கமா பூவேவு அப்ரிசியே மஷான்சோம் மோ ஜவே சாந்தி.
0: சிது சாந்த் சதவேந்திர அசாசம்.
2: சார் நீங்க பேசுறது பிரெஞ்சா இருந்தா கூட திட்டுறீங்கன்னு எங்களுக்கு கரெக்டா புரியுது.
0: எனக்கு இப்ப பாட்டு வேணும் சண்முகம்.
2: ஐயோ உங்க சுதி வேற நம்ம சுதி வேற. பாட்டுன்னா தனம்?

0: சின்ன சிட்டு முல்லை மொட்டு பட்டம் விட்டு வந்து விடு.
1: தங்கத்தட்டு கண்ணம் தொட்டு ஒன்னே ஒன்னு தந்து விடு.
0: சின்ன சிட்டு முல்லை மொட்டு பட்டம் விட்டு வந்து விடு.
1: தங்கத்தட்டு கண்ணம் தொட்டு ஒன்னே ஒன்னு தந்து விடு.
0: எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா புத்தமிட வேகமா உத்தரவு வேணுமா. எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா புத்தமிட வேகமா உத்த

0: சம்சாரம் என்று சொல்லணும், நீயோ அளவோடு புள்ள பெறணும். மாம்பழத் தோட்டம், மல்லிகை கூட்டம், மணக்க வரும் மாலை.
1: அடுத்து எல்லார் ஈஸ்வரி பாடிய பாடலை கேட்கலாம்.

நீங்கா ஒரு மிருகம் இந்த மதுவில். ஒலித்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. அடுத்து புதிய பூமி திரைப்பட்டிலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது.

0: ஒழித்த பாடல் பி சுசீலா பாடியது. அடுத்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்கலாம்.
1: விழியே விழியே உனக்கென்ன வேலை, விருந்துக்கு

அடுத்து ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து பாடல் இருக்கலாம். இந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது.

0: நான் சொல்றதுக்கு எதுக்கு பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்க்க தீர்வேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.

0: today.
1: External Affairs Minister Dr. S. Jaishankar will host the Quad Foreign Ministers meeting in New Delhi today. Foreign Minister of Australia Penny Wong, Foreign Minister of Japan Toshimitsu Motegi and Secretary of State of the United States Marco Rubio will participate in the meeting. The ministers will exchange views on advancing Quad cooperation across priority areas, review progress on ongoing Quad initiatives, and reflect on recent developments in the Indo-Pacific region and other international issues of mutual concern. Union Minister Science and Technology Dr. Jitendra Singh yesterday met a high-level delegation led by Secretary General Minister of Science, Innovation and Universities of Spain Dr. Eva Ortega Peino in New Delhi yesterday. The meeting reflected the growing momentum in India-Spain scientific engagement and the shared commitment of both countries to deepen collaboration in futuristic and technology-driven sectors. And that is the end of this news bulletin.
2: நேரம் 2:10. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் முள்ளும் மலரும் கிழக்கே போகும் ரயில் இளமை ஊஞ்சலாடுகிறது ஆகிய படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்க இருக்கிறோம். தொடக்கமாக முள்ளும் மலரும் பட பாடல்கள்.

பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் மோகன்குமார் தரேக்கர் அவர்களின் பாட்டு, அதனைத் தொடர்ந்து ராஜேந்திர பிரசன்ன அவர்களின் புல்லாங்குழல் இசை ஆகியவை கேட்டோம். எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இனி தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 4:10 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது
1: பொங்கும் மங்களம். ஜமீன் ஊத்துக்குழி நஞ்சப்பா கோபாலசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: பெரிச்சி கோவில் எஸ் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் தவில்.
1: முதலில் சுவாமிநாத என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. நாட்டை ராகம் ஆதி தாளம்.

ஜமீன் ஊத்துக்குழி நஞ்சப்பா கோபாலசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து ராம நீ சமான மெவரு தியாகராஜர் கீர்த்தனை ராகம் கரகர பிரியா ரூபகதாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை ஜமீன் ஊத்துக்குழி நஞ்சப்பா கோபால்சாமி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டீர்கள்.
1: பெரிச்சி கோவில் எஸ் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 5:10. பண்பலை எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது புலரும் பொழுது.

ராஜகாளியம்மன் என்ற படத்திற்காக ஒழித்த அந்த குரல்கள் வடிவேலு சொன்னலதா. நிகழ்ச்சியில் அடுத்து அம்பிகாபதி என்ற படத்திற்காக ஒழிக்க இருப்பது டி எம் சௌந்தரராஜன், பி பானுமதி குரல்கள்.